தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தத்துமி ததினி தத்துனு தத்த தரித தனத தனு